0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ குட் மார்னிங்
1: மேடம்.
0: ஹாய் குட் மார்னிங். ஹாய் வியூ ஹாய் வியூ. ஹாய் நம்பன் தியாம்தகி பிஸியா ங்காசி அக்கொய்கி தரம்த தராம் நோக்சரி பிஸியா கரி ஹொட்னபிரம்பனோ
1: ஜே ஐ சும் லைரி நோசாமத ஹேயங்க இசான நஜரம்பன
0: ஓ மதாங் சாபா மத அக்கொய் சுயாம் தாஜனிங்கி தாமினசேதோ ங்காசி திகரி வாஃபம் தம்பினிங்பனோ
1: ங்காசி தி ஐயக.
0: ஹாய் வியூ ஹாய் வியூ.
1: ஐ லங் நம்பன் சுபா தந்தபா ங்காசி ரியங்கன தவா அதெல
0: அமுக்தங்கி சருக் யாபிகே ஹைதன கந்தன அது கால் தவிபதி ஃபங்கோக்கே கங்கவுதனா அது ஹாய்பினிங் வாஃபம்
1: மமங்கபுதி
0: யாம் பங்கஜகபனே பகுயின லேப்புவ பனினா தைன் கைதலோ ஜானோனா அதுகி தாமினப்ப நாய்கதபா
1: புக்னங்கிதாங்க
0: சருக் யாபிரூ மதங்கி கோலர் மூங்காய் மினரசி
1: ஜகத்தரே.

கொண்டிருக்கிறபை செய்துக்கு செய்சுக்கிபா பிரம்மச்சாரி மேம் குஞ்ச விஹாரி சர்மா செய்ரெங்பா ரகுமணி தியாம் நாகி புன்சி மரேல் துத கலக்சவ கயாசு லைரிபனி நாகி புன்சி துத பென்தோக்சவ தம்மு பென்தோக் பங்கம் பாய்பசினா நுங்காயின் ஹிங்னபகி அமத்த நாயிரவ பாம்பைனி வாஃபம்சிகலோயினி மத்தம் இசைய ரொய்ப குதோல்த தாபிரசி லலாம்பொங் இமோ நசக்பா நோங்தோங்பம் மங்கோல் ஜாவுனா செய்ரிங்பை செய்யமா

ஃபில்ம் சை மத்தங் மத்தங் ஒய்ன தாபிடே தோரம் சந்துக் சரி பசி ஆகாஷ்வாணி இம்பால்கே கங்லா சேனல்லி ஹவுசை சந்துக் சரி குங்கங்கி தோரம்